வருடம் மாஜோ வருகை மாம்சி கர்மி பாரு அமின்ன கர்மி நீ டிப்பே மாமன் அகப்பு கதர் சமவாய்